கிறிஸ்துவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபினிய வானொலியினூடாக. உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி கிருபாஎஃப்எம் @gmail.com, கிருபாஎஃப்எம் @yahoo.com இணைந்து

இந்த அளவில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சக்தி கோடன் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில வந்த அத்தனை விடயங்களையும் கேட்டிருப்பீங்க, பயன்பெற்றிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நாள் உங்கள் வசமாகட்டும், நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடட்டும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சிரித்த முகத்தோடு செயற்படுங்க. தொடர்ந்தும் சக்தி FM நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையினை தொடர்ந்து வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு அதிதீ இணைந்திருப்பாங்க. மீண்டும் சந்திப்போம், அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஹர்ஷிகா. நன்றி நேர்களே.

0: Fresh and Buck Holiday Deals. தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்ஸ் ஐட்டம் ஒன்றை வாங்கினால் மேலும் இரண்டு ஃப்ரீ. பெண்கள் ஆண்டு சிறுவர் சீருடைகள் மற்றும் டாய்ஸ்களுக்கு 20% வரை தள்ளுபடி. Fresh and Buck வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
1: The Morning Brief.
2: தேசத்தின் குரல்.
0: வழங்குவது
3: People's Leasing. நம்பிக்கையின் முதல்வன்.
4: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். மற்றும் ஒரு தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தின் ஊடாக இன்றும் தமிழ் பத்திரிகைகளை நாம் ஆராயவிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மக்களின் இறைமையை மீறும் அரசியலமைப்பு திருத்தம், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் விசேட அறிக்கை, நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பு, ஜனநாயக படுகொலை என்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை இல்லாதொழிக்கும் கொள்கையில் ஈடுபட்டு வருவதாகவும், ஒரு நபரின் அல்லது ஒரு சில குழுக்களின் நோக்கங்களை மையமாக கொண்டு அரசியலமைப்பின் திருத்தங்களை செய்வது வெக்கக்கேடான செயலாகும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்கின்றது. தைரியம் இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துங்கள். ஜனாதிபதி அணுரவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சவால் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. தேர்தல் குறித்து வெளிநாடுகள் அழுத்தம் கொடுக்க முடியாது. மாகாண சபை தேர்தல் விவகாரம் தொடர்பில் அமைச்சர் லால்காந்து தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும், சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கக்கூடிய பலரது முகமூடிகள் கலந்திருக்கின்றன. ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி விசனம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆன்மீக சம்பவங்களின் மூலம் தாம் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு பலரின் முகமூடிகள் கலந்து போயிருப்பதாக அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்கின்றது. 22 திருத்த சட்டம் மூலம் 18 தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அரசியலமைப்பின் 22 திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதிமன்ற சட்டம் மூலம் ஆகிய இரண்டு சட்ட மூலங்களும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும், நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் சட்டத்தரணி ஹாஷன நாணேக்கார இவ்விரு சட்ட மூலங்களையும் சபைக்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்கின்றது. இதேவேளை சட்டவிரோத உத்தரவுகளை நிறைவேற்றினால் சிக்கல், அரசு அதிகாரிகள் தொடர்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளுக்கு சட்டவிரோதமான பணிப்பு மற்றும் அறிவுறுத்தல்களை வழங்கி அது செயற்படுத்தப்பட்டால் அரசு அதிகாரிகளே அதற்கு முழுமையான பொறுப்பேற்க வேண்டும் என்று அந்த செய்தி தொடர்கின்றது. இவ்வாறாக தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டம் நிறைவுக்கு வருகின்றது. தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் கமலேந்திரன் நிரக்ஷன். வணக்கம்.
1: The Morning Brief.
0: வழங்கியது
3: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதி கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங். நம்பிக்கையின் முதல்வன்.

0: 300 ரூபாய்க்கு மொபைல் 1598.
1: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
2: அறுவை சிகிச்சைனாலே பயமும் செலவும் தான் நினைவுக்கு வரும் இல்லையா? ஆனா ராகம மெல்ஸ்டா வைத்தியசாலையில அமெரிக்க ஜேசியை தர சான்றிதழ்ல குறைந்த செலவுல சிகிச்சை பெறலாம். ராகம ஸ்டேஷன் இறங்கினா 50 மீட்டர் தான். தமிழ் பேசும் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் உங்களுக்கு உதவ காத்திருக்காங்க. மெல்ஸ்டா வைத்தியசாலை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா தரத்திற்கும் நம்பிக்கைக்கும் பெயராக கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது. காலத்திற்கேற்ப நவீன தரத்திலான உறுதியான தயாரிப்புகளை வழங்கும் மெல்வா நிறுவனத்தின் புதிய வலிமையான கூட்டணி மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட். அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கும் வலிமை, சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டிடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ் என அனைத்துக்கும் உறுதியான வெல்டிங் ஜாயின்ஸ். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
1: உங்களின் நம்பிக்கையை வென்ற வலையமைப்புடன் அடுத்த கட்டத்தை நோக்கிய இணைப்பினை பெற நீங்கள் தயாரா? இலங்கையின் மிகவும் நம்பகமான வலையமைப்புடன் 5G அனுபவத்தை பெற்றிடுங்கள். SLT Mobitel 5G இன்றே www.sltmobitel.lk-க்கு விஜயம் செய்யுங்கள்.
2: உங்கள் 4th பயணத்தை மேலும் சிறப்பாக சிந்திக்கின்றீர்களா? இதோ BYD C-Lion 5 புத்திசாலித்தனமாக சேமித்து உங்கள் பயணங்களை மேலும் தொடருங்கள். இன்றே BYD ஷோரூமுக்கு விஜயம் செய்யுங்கள் அல்லது 0112-125-125 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
3: குறுக்கு வழியில் செல்லாமல், சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து தவறான பாதையில் செல்லாமல், உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.

அருமையான பாடலை நாங்கள் கேட்டோம். உற்சாகத்தோடு அவர்கள் ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவர்கள் தேவனுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருப்பதை நாங்கள் உண்மையிலேயே அந்த பாடல் மூலமாக நாங்கள் உணர்வுள்ளவர்களாக கேட்டோம். பிரியமானவர்களே, நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் எங்களை திரும்பி பார்த்து நாங்கள் எங்களை ஆராய்ந்து எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற பிள்ளைகளாக வாழ்வோம். எப்பொழுதுமே தேவனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் நுழைந்து செல்ல வேண்டும். இணைந்து எங்கள் பிரியமானவர்களே, கிருபை நீ வானொலியினூடாக உங்களுக்காக அடுத்த பாடல்